சாந்தகுருசே அடையாளமென் அபசதுரங்கள் அபகலவாதேவா அபகேதவே சுவாமினி.

0: என்று சியலு கௌரவே வே வாய்க்கேன
1: சோதேஷே மாலுது
0: எவிட வெடி மஹல்லோ 24 தினா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹி உம்ஹாஸ்கே சிங்ஹாசனே இதிரியே சிதினா வெடி மஹல்லன் 24 தினா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியன் மார் சிதிரியே வெந்த வெட்டிபின் ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ

சாந்த குருசே அடையாளமென் அபசதுரங்கின் அபகலவா தேவா அபகேதவே சுவாமினி.